0: ஆற்றையே நுமியன ஹட
1: ஆற்றின் ஜோதி
0: இருதா ராத்திரி ஹட்டட ஹிமாலிக்க ஜோதி ராத்திரியா.